ஜாப்பரே நானுக்கு பருத்தி பலுக்கு தேக்கு ஆப்பாத்தால் நானுக்கு நானுக்கு பினா ஜஹான் தி திசா பொய்னா மஷ்ருக் மக்ரிப் ஜனூப் ஷுமால் நானுக்கு கதே காஷி கதே பரவேஷ் மக்கே பனையா சாரியாந்தா சாந்தி வாலி.